கழுகுலுத்தே பிற பிற பிற பிற புற கதுவை சர சர சர சர சர சர சர சர சர பருகுலுத்தே பிற பிற பிற பிற புற கதுவை சர சர சர சர.